0: லீக்குதுமே மாமா
1: அலிக்கு எப்படி வந்து பேசுற
0: லீக்குதுமே லீக்குதுமே லீக்குதுமே மாமா
1: ஏய் பாரு வாட்ஸ் குமிக்கியோ
0: லீக்குதுமே லீக்குதுமே லீக்குதுமே மாமா
1: ஏய் ஒன் லீக்கு மோஷன் ஆஃப் தி மார்க்கெட் நெபில ஏன் இந்த மோஷன் மேல ஸ்டக் இருக்கு
2: ஐ கான்ஷி கே லீக்கு மோஷன் சோ எக்ட் குமிக்கரா மே கான் எக்ட் குமிக்கரா யோய்க்க ஹே லா லோ லோ லா லோ லோ ஹே லா Fader, jeg suger jo i det her også, men heldigvis har jeg et reinstyr, så du kan bli med også.